தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தத்தரி ததன தஜ்ஜனு தஜனு தத்தினி ததினி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத தினித தக்கனு தக்கம் தம் தக்கிருகிடு தாடுக்கே போ தன்னச்சீர் வீச்சக்கர் தாடுக்கே போ தன்னச்சீர் வீச்சக்கர் தர பொத்து குத்திக்கத்து கொச்சக்கர் தர பொத்து குத்திக்கத்து கொச்சக்கர் சீட்கே தொடர் மன்மத்கர் சீட்கே தொடர் மன்மத்கர் சப் சலகை சப் சலகை சீதா கூட சீதிங்க